0: ஹாய் லங்காவே அப்பே விழாவிங்
1: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.livefm.lk
2: from LK.

தமிழாவ ராத்திரி ஹதாய் விசாய் எஃப்எம் ஸ்ரீலங்கே ரித்மய விஸ்வேசிசாரா லைவ் எஃப்எம்

0: லாங்காவே விழாவிங்
1: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம
2: லைவ் எஃப்எம் liveFM.lk

0: கேரளாவின் பாந்தரத் தேகாய்
1: விசாய்
2: வேஹசன் நிவன ரித்மய www.livefm.lk

0: லங்கா விழாவின் பாந்திருந்து காய்
1: மகரகமட்ட ஹோமாகமட்ட குடகமட்ட www.livefm.lk